வாழ்வில் உடல், வாழ்வில் உடல், வாழ்வில் வாழமா நாளையும் மழை நாளை கும்பிடாங்க யாரோ வாழ்வில் உடல், வாழ்வில் உடல் நாளையும் வாழ்வில் பேன் நாளை கும்பிட நாளை கும்பான.